நேரம் 5:35 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் திம்மி மற்றும் ஸ்ரீராம் பார்த்தசாரதி ஆகியோர் குரல்களில் வருகிறது தில்.

நேரம் 5:40 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் பரத்வாஜ், அர்ஜுன், ரேகாராஜன், கவிதா மற்றும் சுபிக்ஷா ஆகியோர் குரல்களில் வருகிறது இதயத்திருடன்.

மனம் விரும்பும் கானங்களின் தொகுப்பாக உலாவந்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கைலாஷ்கர், ஜெஸி கிஃப்ட், திப்பு மற்றும் பிரசன்னாராவ் ஆகியோர் குரல்களில் வெயில். பாடல் உலாவரும் நேரம் 5:45.

நேரம் 5:50 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இஞ்சி இடுப்பழகி திரைப்படத்திற்காக ரஞ்சித் மற்றும் ஆதித்யா பாடியது.

புதிதாய் மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்து கூறி பக்தி கானங்களை இசைக்க வருகிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். விநாயகனை வணங்கி நிகழ்ச்சியை தொடங்கிட வருகிறார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

உரித்து கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக திருப்பதி வெங்கடேச பெருமாளை வணங்கிட காத்திருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம். பாடல் ஒலிக்கும் நேரம் 6:14.

0: கேட்ட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பாக ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் குரலில். குழந்தை குருவாயூரப்பனை போற்ற வருகிறார்.
1: தீர்க்கும் கிருஷ்ணன் குழந்தை.

நேரம் 6:25. பக்திமணம் கமலும் நிகழ்ச்சியாக உலா வந்து கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் FM Gold 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம் குரல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 6:33. இல்லம் நாடி வந்து இறை கீதங்களை இசைத்து மகிழ்கிறது தேனிசை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz-இல் தேனிசைக்கான அடுத்த பாடலை பாட காத்திருக்கிறார் சித்ரா.

நேரம் 6:38. ஆனந்தமான வாழ்வு வேண்டி ஆண்டவரிடம் மன்றாடும் வேளையாக இது தேனிசை. ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz தேனிசை தரும் அடுத்த பாடல் சிஸ்டர் சாரா நவரோஜியின் குரலில்.

பண்பலையில் இனி தொடர்வது மாநில செய்திகள். வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் நோக்கில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது இந்த ஆண்டு நித்தி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். வயது, பிராந்தியம், பாலினம் அல்லது சமூக பொருளாதார பின்னணி பேதம் இல்லாமல் அனைவரது நல்வாழ்விலும் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இந்நோக்கத்தை அடைவதற்கான அணுகுமுறை குறித்து இந்த ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாட்டில் தொழில் முனைவை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டை அதிகரித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், சுகாதாரம், ஊட்டச்சத்து, நலவாழ்வு ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டின் பரிந்துரைகள் குறித்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மண்டலங்களிலும் இரவு நேர ரோந்து

0: பணிக்காக 125 வாகனங்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பணிக்காக 500 மேற்பட்ட பொறியாளர்கள், களப்பணியாளர்கள் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்தடை குறித்து பெறப்படும் புகார்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 10 நாட்களாக சில பகுதிகளில் ஒரே மாதிரியான மின்தடை சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதால் அவற்றின் பின்னணி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்த காரணத்தால் அதிக பயன்பாடு உள்ள நேரங்களில் சில இடங்களில் தற்காலிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனினும் மாநிலத்தில் போதுமான மின் உற்பத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின் விநியோக பிரச்சினைகள் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகளால் ஏற்பட்டதாகவும் மின் பற்றாக்குறையால் ஏற்படவில்லை என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கி அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், மாணவர்கள் எந்த பாடப்பிரிவுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துமாறு ஆசிரியர்களை அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்களுக்கு ஊக்கமுடைய வார்த்தைகளையும் நேர்மறையான கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்து நன்றாக கல்வி கற்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனியில் இன்று நடைபெறவுள்ளது. அவரது உடல் சொந்த ஊரான தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணிக்கு மேல் அன்னாரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மறைந்த பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதை அடுத்து அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட டிஐஜி திரு சசிமோகன் நேற்று ஆய்வு செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம்கள் மூலம் தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலமாக 3 மாதத்திற்கு 1 முறை சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் உதவித் தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற முடிகிறது. பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை தொழில் பழகுனர் உதவித் தொகையும் வழங்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இந்த முகாம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது என்று இப்பயிற்சியில் பங்கேற்றுள்ள பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் சாதனா, நான் நாமக்கல்ல இருந்து வரேன். வள்ளிபுரத்துல கவர்மெண்ட் ஐடி இருக்கு, அங்க வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஐடிஐல பிரதம மந்திரி ஃபிங்கர்ஷிப் மேலா வந்து போட்டிருக்காங்க. கம்பெனில வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு அப்ரெண்டிஸ் வந்து 1 இயர் முடிச்சுட்டு ஜாப் வந்து போலன் இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
4: என்னுடைய பெயர் வந்து கே லங்கேஸ்வரி, கொல்லிமலை கவர்மெண்ட் ஐடிஐல இருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஸ்விங் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாமக்கல் ஐடிஐக்கு வந்து கம்பெனி அப்ரண்டிஸ் போனோம். 9,000 சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
0: இருவரி செய்திகள். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து

0: குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்று ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்குவங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட் அருகே காவல்துறை அதிகாரி போல போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோகத் திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம். பிரவாச்சிகா நிதி ஜா. अथ वार्ताः. प्रधानमंत्री नरेन्द्र मोदी अद्य नवदेहल्याः राष्ट्रपति भवनस्य सांस्कृतिक केन्द्रे नीति आयोगस्य एकादशे शासी परिषदो उपवेशने अध्यक्षतां विधास्यति. विकसित भारताय प्रधानमंत्रिणः टीम इंडिया इति संकल्पानुगुणम् अस्य वर्षस्य मुख्य विषयो विकसित भारतम् @2047 इत्यस्य कृते समावेशी मानव विकासः इन्क्लूसिव ह्यूमन डेवलपमेंट फॉर विकसित भारत @2047 इति अस्ति. विषयोयम् आयु क्षेत्र लिंग सामाजिक आर्थिक पृष्ठभूमिकायाः भेदं विनैव प्रत्येकं भारतीयस्य कल्याणाय विकासाय च केन्द्रीकृतो वर्तते. उपवेशने अस्मिन् अस्य लक्ष्यस्य प्राप्तये दृष्टिं समेत्य देशस्य प्रत्येकं नागरिकं प्रति अस्य सुदृढमापनयोग्य परिणामेषु परिवर्तनस्य विषये गभीरं मन्थनं भविष्यति. अस्मिन् महत्वपूर्णे उपवेशने समावेशी मानव विकास प्रारूपस्य विषये चर्चां कर्तुं सर्वे मुख्यमंत्रिणः केन्द्रशासित प्रदेशानां उपराज्यपालाः च एकत्रिताः भविष्यन्ति. प्रधानमंत्री नरेन्द्र मोदी आश्वासितवान् यत् देशस्य 44,100,000,000,000 नागरिकाणाम् आकांक्षाः निश्चप्रचं पूरयिष्यन्ते. तेन समुदीरितं यत् राष्ट्रीय जनतांत्रिक गठबंधन दलं सदैव राष्ट्रस्य विश्वासं सुदृढं कृतवत् अस्ति. अत्रावधेयं यत् श्रीमोदी गतरात्रौ नवदेहल्याः भारत मंडपे आयोजितं एनडीए सम्मेलनं संबोधितवान्. प्रधानमंत्रिणा भणितं यत् देशस्य प्रत्येकमपि नागरिकः विकसित भारतस्य स्वप्नेन पूरितो वर्तते. एषः स्वप्नः इदानीं कस्यापि एकस्य व्यक्ति

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையின் இன்றைய நிகழ்ச்சி நிரல். காலை 7:25 திரை இசை, 7:30 ஆட்சவேரி டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. அக்கறை சகோதரிகள் எஸ் சுப்புலட்சுமி, எஸ் ஸ்வர்ணலதா ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். ஆர் ரகு அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீசுந்தர்குமார் அவர்கள் கஞ்சிரா. 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லிப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் யோக அபியாசம், அதனைத் தொடர்ந்து வி ஜெயலட்சுமி அவர்கள் வழங்கும் உரை. நண்பகல் 12:00 திரைகானம், 12:50 மெல்லிசை.

பிற்பகல் 1:10 இசை மலர். டி ஆர் பத்மினி அவர்களின் பாட்டு. டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின். கே ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். 2:30 சேர்த்து வைத்த செல்வம். சிலம்பு செல்வி. உரை வழங்குபவர் சிலம்பு செல்வர் மா பூ சிவஞானம் அவர்கள். நிகழ்ச்சி

நமது ஒளிக்களஞ்சியத்திலிருந்து. 3 மணிக்கு திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.

0: மாலை 5 மணிக்கு அரங்கிசை. டாக்டர் சோபனா விக்னேஷ் அவர்களின் பாட்டு. வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். நெய்வேலி கே.வி. ராம்குமார் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ். எவ்ரி சைல்ட் டிசர்வ்ஸ் த சைல்ட்ஹுட், அர்ஜுன் ஸ்ரீவத்சவா வழங்கும் உரை. தொடர்ந்து மெமரபிள் ஸ்டோரிஸ், சொல்பவர் NM அதித்தி மிர்ரா. மியூசிக்கல் டேலண்ட் வி வசுப்ரதாவின் பாட்டு. கிவ் பிளட் கிவ் ஹோப், பி கோ நிலவன் வழங்கும் உரை. இவை நான்கும் பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் நிகழ்ச்சியில் இன்று 7:10. 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கண்ட்ரி வைட். 9:45 இன்சைட்ஸ். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் டெல்லியிலிருந்து. பங்கேற்பவர் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள். 11:45 திரைகானம். 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரியா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 140 கோடி மக்களின் விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இக்கூட்டணி நாட்டின் நம்பிக்கையை என்றும் வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஒரு அரசு சரியான நோக்கத்துடன் நடைபெறும்போது வளர்ச்சியும் அதிவிரைவாக நடைபெறும் என்பதை நாட்டு மக்கள் முதல் முறையாக கண்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதன் மூலம் அரசின் கொள்கைகள் சரியானது என்பது பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். 2014 ஆண்டுக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் நிலையற்ற தன்மையால் நாடு பெரும் பாதிப்புக்குள்ளானதாக அவர் கூறினார். தற்போது மக்கள் ஒரு நிலையான அரசின் செயல்பாட்டை கண்டு அதனை பாராட்டுவதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக அவர் கூறினார். எரிசக்தி துறை குறித்து குறிப்பிட்ட பிரதமர், 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை விரைவில் அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சூரிய சக்தி விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அணுசக்தியிலும் முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியாவில் இந்தியா பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது உலகளாவிய பசுமை எரிசக்தி மாற்றத்தில் நாட்டை முன்னோடியாக வைக்கச் செய்யும் என்று அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நாட்டில் உள்ள அனைவரது கனவாகவும் தீர்மானமாகவும் மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர், இந்த கனவை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தருணத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் அரசியல் நிர்பந்தத்தால் அல்லாமல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏற்படும் விளைவு என்று கூறினார். உலகின் முக்கிய நாடுகள் பொருளாதார ரீதியாக இடர்பாடுகளை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியை எட்டியதாக தெரிவித்தார். பலவீனமான 5 நாடுகள் பட்டியலில்

0: இருந்து இந்தியா விடுபட்டு தற்போது உலகில் விரைவாக வளரும் பொருளாதார நாடாக மாறியுள்ளது என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தங்கள் கூட்டணி 22 மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளதாக கூறினார். இந்த மாநிலங்கள் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 75% கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 10 மாநிலங்களில் பழங்குடியினர் பெரும்பான்மையாக வசிப்பதாகவும், அதில் 7 மாநிலங்களில் பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஆட்சியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தங்கள் கூட்டணி கவனம் செலுத்துவதை இந்த சாதனை பிரதிபலிப்பதாக திரு நிதின் நபின் கூறினார். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு உலகத் தலைவர்கள் பலர் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திரமோடி சிறந்தவர் என்றும் வலிமை மிக்க ஞானமுடையவர் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்ய செய்தி தொடர்பாளர் திரு டிமித்ரி பேஸ்கோ கூறியபோது, இருதரப்பு வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தொடர்ந்து பங்களிப்பார் என்று ரஷ்யா நம்புவதாக தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வோன் டெர் லேன், ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹூ, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வாழ்த்து தெரிவித்த அனைத்து உலகத் தலைவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பல்கேரியாவின் சோபியா நகரில் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, சுற்றுலா, பொழுதுபோக்கு துறை உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். தமது பல்கேரிய பயணத்தை முடித்துக் கொண்டு பின்லாந்து சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் இன்று அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். அம்மாநிலத்தில் தங்கள் நிறுவனங்கள் மூலம் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். மாநிலத்தின் பொருளாதார சாத்தியக்கூறுகள் மீதான நம்பிக்கையின் காரணமாக தொழில்துறையினர் முதலீடு செய்ய விரும்புவதாக அவர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிடம் கூறினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை தொடர்ந்து இறக்குமதி செய்வதை நேபாள அரசு உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித இடையூறுமின்றி நேபாளத்திற்கு மாம்பழம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மாம்பழங்களின் தன்மை குறித்து நேபாளம் அண்மையில் விதித்துள்ள நிபந்தனைகளின்படி இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் நாடுகளில் உள்ள அமெரிக்க தலைநகர் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதையடுத்து தாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் அனைத்து வகை கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ள நிலையில் அதற்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000,000 விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. அமெரிக்க குடியுரிமையை சட்டவிரோதமாக பெறுவதை தடுக்கும் நோக்கில் அந்நாடு இந்நடவடிக்கை

0: அறிக்கையை எடுத்துள்ளது. ஐரோப்பா, மேற்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சில நிறுவனங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்கா செல்வதற்கு விசாக்களை பெற்றுத்தர உதவுவதை கண்டறிந்து அந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. இதையடுத்து வடக்கு ஆப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட 100 விசா உரிமைகளை அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் ரத்து செய்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஒடிஷா, சிக்கிம், கேரளா மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், பீகார், ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா மால்விகா பன்சோதை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு மணி 12:30 தொடங்குகிறது. மெக்சிகோ சிட்டியில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரிய இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25. ஆறுநொடி ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. தாம்பரம் அனகாபுத்தூரைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் தனது மகள் ஆர் பவித்ரா என்பவரை மே மாதம் 31 தேதியிலிருந்து காணவில்லை என்று தெரிவித்துள்ளார். காணாமல் போனவர் பற்றிய விவரங்கள். வயது 17, உயரம் 5 அடி, தாய்மொழி தமிழ், அடையாளம் மானிடம். காணாமல் போன அன்று மஞ்சள் நிற சுடிதார் மற்றும் கிரே நிற லெகின்ஸ் அணிந்திருந்தார். இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண்கள் தாம்பரம் காவல் கட்டுப்பாட்டு அறை 8525-00-7100 மற்றும் T4 சங்கர் நகர் காவல் நிலையம் 9498-100-154 மற்றும் T4 சங்கர் நகர் காவல் ஆய்வாளர் 9840-59-87-56. அலைபேசி எண்கள் மீண்டும் தாம்பரம் காவல் கட்டுப்பாட்டு அறை 8525-00-7100, T4 சங்கர் நகர் காவல் நிலையம் 9498-100-154, T4 சங்கர் நகர் காவல் ஆய்வாளர் 9840-59-87-56. காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

நேரம் 7:26 50 நொடி. 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் திரை இசை பாடல். மங்கை மான்வழி அன்புகள் படத்திற்காக தமீம் அன்சாரி பாடியுள்ள பாடல்.

0: திரை இசை கேட்டோம்.
1: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
2: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
2: https://awards.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31 தேதி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: இணைந்து ரசிக்கலாம் திரைகானம் 9 மணி வரை. முதல் பாடல் உதித் நாராயண், ஸ்ரேயா கோஷல் ஆகியோர் குரல்களில். குருவி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:46 20 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம் வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. திரைகானம் தொடர்கிறது. ஜி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியுள்ளவர்கள் மது பாலகிருஷ்ணன், மதுஸ்ரீ.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

நேரம் 8:52. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 MHz எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் திரைகானத்தின் அடுத்த பாடல் ராசி திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியது.

கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம். மீண்டும் திரைகானம் ஒலிக்கும் 10:30 சுகமான ராகங்களாய். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9:00. ஆகாஷ்வாணி அரங்கேசி நிகழ்ச்சியில் அக்கறை சகோதரிகள் எஸ் சுப்பலட்சுமி, எஸ் ஸ்வர்ணலதா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர் குமார் அவர்கள் கஞ்சிரா. ராவே ஹிமகிரி குமாரி என்ற ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். தோடி ராகம் ஆதி தாளம்.

நேரம் இப்பொழுது 9:26 அரங்கிசை நிகழ்ச்சியில் அக்கறை சகோதரிகள் எஸ் சுப்பலட்சுமி, எஸ் சொர்ணலதா ஆகியோரின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து தக்ஷிணாமூர்த்தே என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சங்கராபரணம், மிஸ்ர ஜம்பதாளம்.

நிகழ்ச்சி நிறைவாக சர்வம் பிரம்மமயம் மதுவந்தி ராகம் ஆதிதாளம் சதாசிவ பிரம்மேந்தர் கீர்த்தனை தொடர்ந்து நம்பிக்கெட்டவர் எவர் ஐயா என்ற பாபநாசம் சிவன் பாடல் ஹிந்தோளம் ராகம் ஆதிதாளம்

அரங்கிசையில் இதுவரை அக்கறை சகோதரிகள் எஸ் சுபலட்சுமி, எஸ் சொர்ணலதா ஆகியோரின் பாட்டு கேட்டோம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சீரா.

0: நேரம் 10:30, 5:00 ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் மனதை வருடும் இதமான திரையிசை பாடல்கள், சுகமான ராகங்களாய். முதல் பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து, உன்னிமேனன் சுஜாதா இணைந்து பாடியது.

கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. தொடரும் பாடலின் படம் சின்ன கவுண்டர். பாடலை பாடியுள்ளவர்கள் SP பாலசுப்ரமணியம், சுசீலா ஆகியோர். பாடல் இடம்பெறும் நேரம் 10:42:52.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

சுகமான ராகங்களின் நிறைவான பாடல் ஒலிக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் குரல்களில். அண்ணாமலை இந்த திரைப்படத்திலிருந்து. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:55.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: திரைக்கனம் ரசிக்கலாம். 11:30 வரை முதல் பாடல் அனிருத் ரவிச்சந்தர் அலிஷா தாமஸ் பாடியது. பாடலின் படம் மாரி.

0: அவ விளையாடிட்டு இருக்கா?
1: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
0: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
1: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
0: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
1: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
0: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. திரைகானத்தில் அடுத்த பாடல் புலி திரைப்படத்திலிருந்து விஜய் ஸ்ருதி ஹாசன் இணைந்து பாடியுள்ளது.

மிருதம் படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டும் விஜய் யேசுதாஸ், ஸ்ரேயா கோஷல் ஆகியோர் குரல்களில். திரைகானத்தின் நிறைவான பாடல் கபாலி திரைப்படத்திலிருந்து கானா பாலா, லாரன்ஸ், பிரதீப் குமார் ஆகியோர் குரல்களில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 12:55. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சி நிரல் அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். டி.ஆர். பத்மினி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம். நர்மதா அவர்கள் வயலின், கே. ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். 2:30 சேர்த்து வைத்த செல்வம். சிலம்பு செல்வி உரை வழங்குபவர் சிலம்பு செல்வர், மாப்பு சிவஞானம் அவர்கள். நிகழ்ச்சி எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து. 3:00 திரைகானம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சோபனா விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி.வி. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே.வி. குமார் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் நிகழ்ச்சியில் எவ்ரி சைல்ட் டிசர்வ்ஸ் த சைல்ட்ஹுட், அர்ஜுன் ஸ்ரீவத்சவா வழங்கும் உரை. மெமரபிள் ஸ்டோரிஸ் சொல்பவர் என்.எம். அதித்தி மிர்ரா. தொடர்ந்து மியூசிக்கல் டேலண்ட் எஸ். வசுப்ரதாவின் பாட்டு. கிவ் பிளட் கிவ் ஹோப் பி. கோ. நிலவன் வழங்கும் உரை. 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கண்ட்ரி வைட். 9:45 இன்சைட்ஸ். 10:10 விஸ்வதர்ப்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை 5 டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மத்திய அரசின் 12 நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருளிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் டெல்லி அஞ்சல். பங்கேற்பவர் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள். 11:45 திரைகானம். 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம்.

0: முரண்பாட்டு உணர்வால் தீமைகள் பெருகும். ஒன்றுபடும் உணர்வால் நயமான நன்மைகள் வளரும். குறள் எண் 860 அதிகாரம் இகல்.
1: இகலானாம் இன்னாதையெல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு.
0: முரண்பாட்டு உணர்வால் தீமைகள் பெருகும். ஒன்றுபடும் உணர்வால் நயமான நன்மைகள் வளரும். குறள் எண் 860 அதிகாரம் இகல்.
2: வாழ்க்கை பாதையை நன்னறிப்படுத்த நாம் கேட்டது குறள் அமுதம்.

இனி தொடர்வது காலத்தால் அழியா காவிய கானங்கள். முதல் பாடல் பாவமன்னிப்பு, இந்த படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில்.

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: ஐயண்ணா
1: ஏயண்ணா
0: ஐயண்ணா
1: ஐயண்ணா
0: ஓனா
1: ஓனா
0: ஓவண்ணா
1: ஓவண்ணா
0: அவ்வண்ணா
1: அவ்வண்ணா
0: அக்கண்ணா
1: அக்கண்ணா
0: மெல்லினமாம் இடையினமாம்.

0: www.joinindiannavy.gov.in The Indian Navy. Combat ready. Cohesive. Atmanirbhar. Safeguarding seas for a vikasit samrit Bharat. Join Indian Navy.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் ஜீரோ ஆச்சு, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

திரைகானத்தின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. ஏ.எம். ராஜா, பி. லீலா ஆகியோர் குரல்களில் மிஸ்ஸியம்மா இந்த படத்திலிருந்து. பாடல் ஒலிக்கும் நேரம் 12:17 5:00.

சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா SMS வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி குடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு SMS மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது திரைகானம். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை. திரைகானத்தின் அடுத்த பாடல் தேன் நிலவு. இந்த படத்திற்காக ஏ.எம். ராஜா, பி. சுசீலா பாடியது.

0: சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சியின் முதுகெலும்பாக விவசாயிகள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மற்றும் பயிர் காப்பீட்டுத் திட்டம் அவர்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் வித்திட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பலன்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2014 ஆம் ஆண்டு 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 160 கூடுதலாக அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சாலை மேம்பாட்டு பணிகளும் விரைவு சாலை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும், இதன் காரணமாக மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக அவர் திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்கரில் பண்பலை ஒலிபரப்பு சேவையை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 427,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. 22, 25, 27 மற்றும் 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிக்கான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகின்றன. முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கிராமப்புற வாழ்க்கையை பாரதி ராஜா சித்தரித்த விதம் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். திரைப்படத்துறையின் உச்சத்தை தொட்ட ஆளுமையாக பாரதி ராஜா திகழ்ந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரகாஷ்

0: பரேக் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கேரளாவில் நிஃபா வைரஸ் பாதிப்பு ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டதையடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆயுதங்களை வைத்திருந்த 8 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உக்ருல் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். ககாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. 31 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 688 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 75,000 மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் கூறியுள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பி வி சிந்து 22-10, 21-12 என்ற செட் கணக்கில் இஷாராணி பருவாவை வென்றார். தன்வி சர்மா 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மால்விகா பன்சோடை வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் நெதர்லாந்தின் குவின்டி ரோஃபனை வென்றார். மற்றொரு 2வது சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று கீர்த்தி சர்மாவும் 3வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அப்கிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பேட்ரபோன் ரங்ரு பிரமாங் தங்குன் சீதா பிரசாத் இணையை வென்றது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 30.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. தம்புல்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை காரணமாக 49 ஓவராக குறைக்கப்பட்டது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவிகா அஹிர் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. 2020 கிரிக்கெட் போட்டிகள் சென்னையிலும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் புதுச்சேரியிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் மேக் கிகார் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50, 10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் மெல்லிசை கேட்கலாம். முதல் பாடல் ஜெயஸ்ரீ ஜெகன் இசையமைத்து ஓ மேரி ராஜேஸ்வரி இயற்றி பி மாதிரி பாடியுள்ள பாடல்.

டி ஆர் பத்மினி அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வத்தனை வாரு, தியாகராஜர் கீர்த்தனை, சண்முகப்பிரியா ராகம், ஆதி தாளம்.

0: டி.ஆர். பத்மணி அவர்கள் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் எம். நர்மதா அவர்கள் வயலின், கே. ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம்.
1: இசை மலர் நிகழ்ச்சி கேட்டோம்.

சிலம்புச் செல்வி என்ற பெயர் கண்ணகி ஒருத்தியைத்தான் குறிக்கும். காலில் சிலம்பணியும் பழக்கம் செந்தமிழ்நாட்டு பெண்கள் அனைவருக்குமே உண்டென்றாலும் கூட காலில் அணிந்த சிலம்பு ஒரு காவலனுக்கு சோதனையாக அமைந்துவிட்ட காரணத்தால் அந்த சிலம்பை கொண்டே புரட்சி செய்து செந்தமிழ்நாட்டு பெண்களின் கற்பினத்தை காட்டிய காரணத்தால் அவளுக்கு சிலம்புச் செல்வி என்ற சிறப்பு பெயர் அமைந்துவிட்டது. அந்த சிலம்புச் செல்வி இன்றைக்கு 1800 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் பிறந்து வாழ்ந்தவள். அவள் கவிஞனுடைய கற்பனையில் பிறந்தவள் அல்ல, தமிழ்நாட்டிலே தமிழச்சையாக பிறந்து தமிழ் மண்ணிலே வாழ்ந்து தமிழ் மண்ணின் புகழை பரப்பி அமரத்துவம் பெற்ற தெய்வப் பெண்ணாய்விட்டாள். அந்த கண்ணகி வாழ்ந்த காலத்திலே தமிழ்நாடு தமிழரால் ஆளப்பட்டது. சேர சோழ பாண்டி என்ற மும்மண்டலங்களாக பிரிந்திருந்தாலும் அந்த மும்மண்டலங்களிலும் நல்லரசுகள் நடைபெற்றன. அந்த நல்லரசுகளின் பிரதேசம் சிறியதாக இருந்தாலும் அவை வல்லரசுகளாக காணப்பட்டன. அந்த வல்லரசு நாடுகளிலே சோழ நாட்டின் குடிமகளாக பிறந்தாள் கண்ணகி தேவி. அந்த சோழ நாட்டின் தலைநகர் பூம்புகார் பட்டினம் என்பார்கள். அதற்கு காவிரி பூம்பட்டினம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. காவிரி ஆறு கடலிலே புகுகின்ற இடமாதலால் அதை காவிரி பூம்பட்டினம் என்றும் பூம்புகார் என்றும் அழைத்தனர் புலவர் பெருமக்கள். அந்த பூம்புகாரிலே

மாஷாத்வான் என்பவன் பெருநிதிக் கிழவனாக விளங்கினான். அந்த மாஷாத்வானின் மகனாக கோவலன் பிறந்தான். அதே நகரில் மானாக்கன் என்ற இருநிதிக் கிழவன் வாழ்ந்தான். அவனுடைய மகளாக கண்ணகி பிறந்தாள். பூம்புகார் நகரைச் சொல்லுகின்ற பொழுது, வேலை அகழால் அமைந்த அவனிக்கு மாலை புகழால் அமைந்த புகார் என்பார் இளங்கோவடிகள். உலகம் முழுவதற்கும் கடல் நீர் அகழாக இருக்கிறதாம், ஆனால் அந்த பூம்புகார் நகருக்கோ புகழே அகழாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார் இளங்கோவடிகள். காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பு பற்றி பட்டினப்பாலை மிகச் சிறப்பாகப் பேசும். சிலப்பதிகாரத்தில் ஒரு காண்டமே காவிரி பூம்பட்டினத்தை பற்றியும், அதனை தலைநகராகக் கொண்ட பூம்புகாரைப் பற்றியும், சோழ நாட்டைப் பற்றியும் கூறும். கண்ணகி பிறந்த காலத்திலே சோழ நாட்டில் சோற்று பஞ்சமில்லை. சோழ வளநாடு சோறுடைத்து என்ற பேறு படைத்திருந்தது. கண்ணகி பிறந்த காலத்திலே சோழ வளநாட்டிலே பால் பஞ்சமில்லை. வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த திருநாடாக இருந்தது. நின்று நிலவழியே நினைந்து பால் சோறும் நல்லாயன் பசுக்கள் வீடுதோறும் இருந்த காலம் அது. அந்த பால் வளமும் சோற்று வளமும் நிலவளமும் இருந்த நாட்டிலே அறிவு வளம் பெற்ற சான்றோர்களும் இருந்தனர். செங்கோல் வளம் பெற்ற மன்னன் அந்த நாடை ஆண்டான். அந்த நாட்டிலே பூம்புகா நகரத்தில் பிறந்த கண்ணகியை வர்ணிக்கும் இடத்திலே, அங்கே போதிலார் திரிவினாள் புகழுடை வடிவென்றும், தீதிலா வடமேனின் திறமிவள் திறமென்றும், மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்துக் காதலாள் என்கிறார் இளங்கோவடிகள். அங்கே இவளுடைய அழகு போன்றுதான் இருப்பாளாம் லக்ஷ்மி என்று சொல்வாரலாம். பூ உலகில் வழக்கு இவள் லக்ஷ்மி போன்றவள் என்று மண்ணுலக மகளிரைச் சொல்வது. ஆனால் இளங்கோவடிகள் அந்த கண்காணா லக்ஷ்மி இவளைப் போலத்தான் இருந்திருப்பாள் என்று சொல்கின்றார். வானுலகத்து அருந்ததியாகிய கற்புத் தெய்வம் இவளைப் போன்ற கற்புடையவள் என்று பெருமைப்படுத்துகின்றார். விண்ணகத்துக்கு கற்புக்கு ஒரு வழிகாட்டி அருந்ததி, மண்ணகத்து மாதற்கு கற்புக்கு வழிகாட்டி கண்ணகி என்ற செய்தி அன்றுதான் நாம் கேட்கிறோம். அருந்ததியை வழிவா கொண்டவள் அல்ல கண்ணகி, அருந்ததியைப் போன்ற பெருமையுடையவள் கண்ணகி என்று சொல்கிறார். அதே நகரத்தில் பிறந்த கோவலன் அங்கே கண்டேத்தும் செவ்வேள் என்று புகார் நகரத்து மாதர்களால் போற்றப்பட்டானான். முருகப்பெருமானை கண்டு தொழ முடிவதில்லையாம். ஆனால் இந்த கோவலன் அந்த காளை முருகனுடைய பிரதிநிதியாக பூம்புகாரிலே கண்டு தொழும் கடவுளாகவே அங்கு காட்சியளிக்கின்றான். ஆம், கவிஞர் சொல்லுகிறார், அங்கே வள்ளி நாயகியாக கண்ணகியும் முருகனே கோவலனாகவும் அவதரித்தார்கள் என்று புராண முறைப்படி சரித்திர நூலானாலும் கூட கற்பனையும் கலந்து அழகுபடுத்துகின்றார் இளங்கோவடிகள். அந்த புகார் நகரத்திலே பிறந்த கண்ணகிக்கும் கோவலனுக்கும் அங்கே திருமணம் அடைகின்றது. வானூர் மதியம் சகடு அணைந்த நன்னாளில் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவலம் செய்கின்றானாம் கோவலன். கண்ணகி தீவலம் வருகிறாள் என்று இளங்கோவடிகள் சொல்லவில்லை. அவள் பத்தினி தெய்வமாதலால் அவள் பிரிதொரு தெய்வத்தை வழிபடுகிறாள் என்று சொல்வது அவளுடைய தெய்வத்தன்மைக்கு இழுக்கென்று எண்ணி கருதிய இளங்கோவடிகள் கோவலன் கண்ணகியை கைப்பிடித்து தீவலம் வருகிறான் என்று சொல்லுகிறார். அப்படி தீவலம் வருகின்ற அந்த மணமக்களை கண்டார்களே, அவர்கள் கண்கள் என்ன பாக்கியம் படைத்த கண்களோ என்று இளங்கோவடிகள் தானே ஒரு ஆற்றாமையால் கூறுகின்றார். தனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்பது போன்று கண்டவர்கள் கண்களை சிறப்பித்துக் கூறுகின்றார். ஏன் இப்படி அவர் இங்கு கூறுகிறார் என்று நாம் பார்த்தால் மற்றொரு உண்மை நமக்கு புலப்படுகிறது. பின்னால் மதுரையை எரிக்கப் போகும் பெருந்தி, அக்னி தேவனே அம்மே யார் பிழைப்பார் இங்கு என்று கண்ணகிக்கு முன்வர அஞ்சி பின் வந்து ஏவல் கேட்கப் போகின்ற அந்த கற்பு கனலி, அந்த கற்பு தீ, இந்த அந்தனர் வளத்தை எரியோம்பலாகிய சிறு தீயை சுற்றி வருகின்றாலே, அந்த அற்புத காட்சி முன்னையும் கண்டதில்லை நாடு, பின்னேயும் காணப் போவதில்லை என்று நினைத்த ஏக்கத்தால் இளங்கோவடிகள் அந்த தீவலன் செய்வது காண்பார்கள் நோன்பெண்ணை, நாடக காட்சிக்கு அங்கு வருகின்றதாதலால் கண்டார்கள் என்று சொல்லாமல் காண்பார்கள் என்ற நிகழ்குறிப்பால் அங்கு கூறுகின்றார். திருமணம் முடிந்தது. கண்ணகியையும் கோவலனையும் எழுநிலை மாடத்து இடநிலையில் குடியேற்றுகிறார்கள். வணிகக் குடியினர் ஆதலால் திருமணம் முடிந்தவுடனே போதிய செல்வம் கொடுத்து தனிக்குடி வைக்கிறார்கள். அந்த காலத்தில் பூம்புகார் பட்டணத்திலே எழுநிலை மாடங்கள் நிறைய இருந்தனவாம். 2000 ஆண்டுகளுக்கு புகழ்பெற்ற சர்வதேச துறைமுகமாக இந்தியாவின் துறைமுக அரசியாக விளங்கிய காவிரி பட்டணத்திலே அந்த கடற்கரை சாலையில் அயல்நாட்டு வணிகளெல்லாம் எழுநிலை மாடங்கட்டி வாழ்கிறார்களாம். நகருக்குள்ளேயும் எழுநிலை மாடத்தில் கண்ணகியையும் கோவலனையும் குடியேற்றுகின்றனர் அவர்கள் பெற்றோர்கள். அப்படி குடியேற்றுகிற நிலையை சொல்லுகிறவர், மேலே 3 நிலைகள், கீழே 3 நிலைகள்,

இந்த மும்மூன்று நிலைகளுக்கு இடையில் உள்ள நான்காவது நிலையில் கண்ணகியையும் கோவலனையும் குடியேற்றுவார்களாம். அதை எழுநிலை மாடத்து இடைநிலை இருத்தி என்பார். மேலுள்ள மூன்று நிலைகளிலே அது ஒன்று தென்றற்காற்று வீசுகின்ற காலத்தில் இந்த தலைவனும் தலைவியும் இருக்கின்ற இடம், மற்றொன்று வாடைக்காற்று வீசுகின்ற காலத்திலே இருக்கின்ற இடம், மற்றொன்று வேயாமுற்றம் என்று ஏழாவது நிலையை கூறுவார். அங்கு நல்ல பௌர்ணமி நிலவிலே தலைவனும் தலைவியும் அமர்ந்து இன்பந்திக்கின்ற இடம் வேயாமாடம். கீழிருக்கும் மூன்று நிலைகளிலே பணி பெண்கள் ஒரு நிலையில் இருந்திருப்பார்கள் போலும், பணி செய்யும் ஆண்கள் ஒரு நிலையில் இருந்திருக்க வேண்டும், பண்டங்கள் ஒரு நிலையில் இருந்திருக்க வேண்டும். இப்படி செல்வ சிறப்பிலே வாழ்ந்த காதலர்கள் எழுநிலை மாடத்தில் இடைநிலையில் இருத்தி தங்கள் வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். சில ஆண்டுகள் கோவலன் கண்ணகியோடு வாழ்கிறான். ஆம், திருமணம் நடந்த நாளே பிரிந்தவன் அல்ல, சில ஆண்டுகள் கண்ணகியோடு கோவலன் வாழ்கின்றான். தொலையாத இன்பமேலாம் துய்த்தார் மண்ணில் நிலையாமை கண்டவர் போல் நின்று என்பார் இளங்கோடிகள். யாக்கை நிலையாமை அறிந்தது போன்று இன்பமேலாம் துய்த்தார்கள் என்று சொல்ல வருகின்ற இளங்கோடிகள் பின்னே இவர்களுக்கு நேரவிருக்கின்ற அவலத்தையும் முன்னாடியே படிப்பவர்களுக்கு நினைவூட்டுகின்றார். திருமணத்திலும் சொன்னார், காதலர் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் தீது அருகே என்பார். நீங்கள் ஒருங்கிணைந்து தழுவி வாழுங்கள் என்று சொல்ல வேண்டிய இடத்திலே பிரியாமல் நழுவாமல் சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்வதிலிருந்து பிரியப்போகும் நாள் வரப்போகிறது என்பதை படிக்கின்ற நினைக்கின்ற நமக்கு நினைப்பூட்டுவார் இளங்கோவடிகள். கண்ணகியும் கோவலனும் வாழ்க்கை நடத்துகின்ற நாளத்திலே பூம்புகாரிலே மற்றொருத்தி தோன்றினாள். அவள்தான் கலையரசி. கற்பரசியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கோவலன் கலையரசியின் நாட்டியம் சோழ மன்னன் அவையிலே நடைபெறுகின்றது. அந்த நாட்டியத்திற்கு வந்து காணும்படி மன்னன் கரிகால் வளவன் நகரத்திலுள்ள வணிகக்குடி பிரமுகர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருக்க வேண்டும். இளைஞனும் கலையறிவு படைத்தவனுமான கோவலனும் அந்த நாட்டிய அரங்கேற்றத்தை காணப்போகின்றான். இங்கு மாதவியை மிக அருமையாக வர்ணிப்பார் இளங்கோவடிகள். அவள் வாலுணர்த்து ஊர்வசித்தான் மாதவியாக இங்கு வந்து அவதரித்தாள். அந்த மறைவில் வந்தவள் மாதவி என்பார். என்னவோ தந்தையின் குலத்தை வைத்து கண்ணகி அறிமுகப்படுத்திய இளங்கோவடிகள் நடன மங்கையான நடனப்புறத்தையான மாதவி அறிமுகப்படுத்தும் இடத்து தாயின் குலத்தை வைத்து அறிமுகப்படுத்துகின்றார். அதிலும் பெற்றதாயான சித்ராபதியை வைத்து அறிமுகப்படுத்தாமல் அவளுடைய மூதாதையின் பரம்பரையை வைத்து சொல்லுகின்றாள். ஆம், குலத்துக்கு ஒருத்தியாக பிறந்தவள் ஆடற் பரத்தையானாலும் அறிவிலும் கற்பிலும் சிறந்தவளாதலால் அவள் தாயோடு சேர்த்து சொல்லாமல் அவளுடைய மூதாதை பரம்பரையோடு சேர்த்து சொல்வார் மாதவியை. மாதவி 5 வயது முடிந்ததும் நாட்டியம் பயிலத் தொடங்கினாளாம். 7 ஆண்டு காலம் நாட்டியம் பயின்றாள். மொத்தம் 12 வயது நிறைவு பெற்ற நாளிலே மன்னன் அவையில் அரங்கேற்றினாள். 7 ஆண்டில் 12 வயதில் அவள் அரங்கேற்றுகிற நேரத்தில் அவள் இருந்த நிலையைச் சொல்வார். ஆடல், பாடல், அழகு என்ற 3 ஒன்று குறையாது பெற்றிருந்தாள் மாதவி என்பார். 3 இருந்தன என்று சொன்னால் போதும், அதில் 1 குறையாமல் பெற்றிருந்தாள் என்றால் நடனராணிக்கு 1 குறையக்கூடாது என்பதையும் நினைப்பூட்டுகின்றாள். ஆடத் தெரியும், பாடத் தெரியும், அழகும் படைத்திருந்தாள் என்றார். அங்கு சொல்ல வருகிற இடத்திலே சாரீரமும் இருந்தது அவளுக்கு, நல்ல சரீரமும் இருந்து என்று சொல்வது போன்று சொல்லுகின்றார். சாரீரம் காதுக்கினிமை, சரீரம் காண்போர் கண்ணிக்கினிமை. கவர்ச்சிதானே கலை என்பது, அது கலைத்துறை வரை இருக்கின்ற வரை அதனால் நிலைகேடு ஒன்றுமில்லை அல்லவா. இப்படி நாட்டியத்தை அரங்கேற்றுகின்றாள். மன்னன் கரிகால் வளவன் அவளுடைய நாட்டியத்தை கண்டு மகிழ்ந்து அவளுக்கு பரிசு கொடுக்கின்றான். இவள் ஆடல் அறிவை என்று தலைக்கோல் அறியை என்ற பட்டம் கொடுத்து, தலைக்கோல் ஒன்றையும் கொடுத்து, 1008 கலந்து பொன் மதிப்புள்ள பச்சை மாலை ஒன்றையும் மாதவிக்கு தருகின்றான். இந்த பச்சை மாலையை பெற்ற மாதவி வீட்டுக்கு செல்கிறாள். அந்த நாளில் ஒரு வழக்கம், முதல் முதலில் நடன அரங்கேற்றத்தை ஒரு நடன பரத்தை நிகழ்த்துகின்ற போது மன்னன் பாராட்டி கொடுக்கின்ற பரிசை எவன் 1008 கலஞ்சு பொன் கொடுத்து வாங்குகிறானோ அவன்தான் அவளுக்கு நாயகன் என்பது அந்நாளைய மரபாக இருந்திருக்க வேண்டும். அந்த மரபுப்படி மாதவி தன்னுடைய தோழியான கூனியின் கையில் அந்த மாலையை கொடுத்து, இதை விலைக்கு வாங்க வருபவரை வீட்டுக்கு அழைத்து வா என்று சொல்லிவிட்டு தன் மனை புகுந்து விடுகிறாள். மாலையை பெற்ற மாதவியின் தோழியான கூனி பூம்புகார் நகரத்தில் ஒரு தெருவின் முச்சந்தியிலே நின்று விலை கூறுகின்றார். அந்த தெருவை சொல்ல வருகின்ற இளங்கோவடிகள் நாம் புரிந்து கொள்ளுகின்ற புதைபொருளாக வைத்து அழகாக ஒரு சொற்றொடரை நமக்கு தருகின்றார். நகர நம்பியர் திரிதரு தெரு என்கிறார். அந்த தெரு

நகரத்தில் உள்ள செல்வ சிறப்புடைய இளங்காளையர்கள் அந்த வீதியிலே போகிறார்கள் என்று சொல்லாமல் திரிதரு தரு என்கிறார். ஒரு வேலையும் இல்லாமல், ஒரு குறிக்கோளும் இல்லாமல் இப்படியும் அப்படியுமாக திரிவர்களைத்தான் திரிதரு என்று சொல்வது. அந்த சொல்லை அது வேசியர் வாழும் வீதியாதலால் நடன பரத்தையர் வாழும் வீதி என்பதை நினைப்பூட்ட அங்கே நகர நம்பியர் திரிதரு தெரு என்கிறார். அப்படி திரிகின்ற இளைஞர்கள் போகின்ற இடத்தில் கூனி மாலையை விலை கூறுகின்றார். இந்த நடனம் நிகழ்ந்தபோது சோழ மன்னன் அவையிலே அங்கிருந்த கோவலனை கூனி கண்டுவிடுகிறாள். மாதவியோடு போன தோழியானதலால் தன்னுடைய மாதவியின் ஆட்டத்திலே யார் நாட்டம் கொண்டு விடுகிறார்கள் என்று அவள் வலைவீசி தேடியிருக்கிறாள். கோவலனுடைய கண்கள் அவனை காட்டி கொடுத்து விட்டன. அவன் வருவான் வாங்குவான் என்று எண்ணியே மற்றவர்களுக்கு விலை பேசுவது போன்று பாவனை காட்டி முச்சந்தியில் நின்று விலை கூறுகிறாள். விலை பகர்வனள் போன்ற பான்மயில் என்பார் இளங்கோவடிகள். விலை பகர்வனள் போன்று காட்டினாலே ஒழிய கேட்பவனுக்கெல்லாம் விற்றுவிட அவள் தயாராக இல்லை. தான் எவனைக் கண்டாலோ குறிவைத்தாலோ அவன் வருவான் என்று நம்பி அவன் வரும் வரை விலை பேசுகின்ற பாவனையில் நிற்கின்றாளாம். அவள் சிந்தித்தபடியே கோவலன் வந்தான். மாதவியின் நாட்டியத்திலே மயங்கிய கோவலன் அவள் ஆடலையும் பாடலையும் கண்டு மயங்கி அவள் அழகிலும் சொக்கிவிட்ட கோவலன் மாதவியின் பின்னே வந்து கொண்டே இருக்கிறான். மாலையை விற்கின்ற கூனியிடம் கேட்டான். 1008 கழிந்து பொன் கொடுத்து அந்த மாலையை அவன் விலைக்கு வாங்குகிறான். மாலையை வாங்கியவன் மாதவி வீட்டுக்கு போய்விடுகிறான். இந்த இடத்தை சொல்ல வருகின்ற இளங்கோவடிகள் பின்னே நிகழ்வதை முன்குறிப்பாக ஒன்று கொடுக்கின்றார். அங்கே வடுநீங்கு சிறப்பின் மனையகம் மறந்து, குற்றமற்ற பத்தினியான கண்ணகியினுடைய மனையை மறந்து விடுதலறியா விருப்பினன். இவள் வடுவுடையவள் மாதவி என்று அப்படி சொல்லாமல் வடுவற்றவள் கண்ணகி என்று சொல்வதன் மூலம் பிறப்பாலேனும் ஒரு வடு மாதவிக்கு உண்டுதானே என்று சொல்லாமல் சுட்டி சொல்வார் இளங்கோவடிகள். மாதவியின் மனை புகுந்தவன் அங்கேயே தங்கிவிட்டதுதான் தவறு என்கிறார் இளங்கோவடிகள். அந்த நாளிலே செல்வ சிறப்புடைய சீமான் மகன் பரத்தை இல்லத்திற்கு போவது மரபுதான். நம்முடைய இலக்கியங்களிலே இற்பரத்தை, சேரிப்பரத்தை, நடனப்பரத்தை என்று பல பரத்தையர்களை சொல்வது உண்டு. பணக்கார கூட்டத்திற்கென்றே படைக்கப்பட்ட பரத்தைய கூட்டமாதலால் கோவலன் அங்கு சென்றது ஒன்றும் குறை என்று அவர் சொல்லவில்லை. சென்றவன் சென்றவனாகவே போய்விட்டதுதான் குறை என்கிறார். போக்கும் வருத்துமாயிருப்பதுதான் மரபு. இரவெல்லாம் பரத்தை வீடு, பகலெல்லாம் பத்தினி வீடு. அப்படித்தான் இருந்து மரபு திருநீலகண்ட நாயனாரையும் கண்டோம் அல்லவா. அந்த நாயனாருக்கு முன்னோடியாக இந்த கோவல நாயனார் இருப்பது போன்று மாதவி இல்லத்திற்கு சென்றவன் அவள் மையலிலே சிக்கி கண்ணகியை மறந்தே போய்விட்டான். வடுநீங்கு சிறப்பின் மனையகம் மறந்து விடுதலறியா விருப்பினன். விடத்தான் அவ்வப்போது நினைக்கிறானாம், ஆனால் விட முடியாது அவள் மையலிலே விழுந்து விட்டான் என்பார். கோவலனும் மாதவியும் வாழ்ந்த காலத்திலே அவள் ஆடல் அரசி, அவன் நல்ல பாடல் வல்லவன், யாழிசைத்து மீட்டி பாடுவதிலே வல்லவனாக திகழ்ந்தான் கோவலன். கலைஞனும் கலைஞியுமாகத்தான் அவர்கள் வாழ்க்கை தொடங்குகிறார். காமக்குறிப்பால் அவன் மாதவியின்பால் சென்றான் என்று புலவர் உலகத்தில் சிலர் சொல்வது வழக்கம். நான் நினைக்கிறேன் அவன் கலைவெறியால் தான் சென்றான். கலைவெறியிலே கவர்ச்சி மிகுதிப்படுகிற பொழுது யாரும் கால்கடறி விழுவது இயற்கை என்பதற்கு ஒரு முன்னோடியாக கோவலனை காட்டுகின்றார் இளங்கோவடிகள். மாதவியின் கலையிலே மயங்கினான். அவன் பாடுவான், அவள் ஆடுவாள். இருவருமே மாறி மாறி யாழிசைத்து இன்பம் அனுபவிப்பார்கள். இருவருக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, மணிமேகலை. அந்த குழந்தையை அங்கு நினைப்பூட்டவில்லை இளங்கோவடிகள். பின்னாலே மதுரை காண்டத்திலேதான் கோவலனுக்கும் மாதவிக்கும் மணிமேகலை என்று ஒருத்தி பிறந்ததை நினைப்பூட்டுகிறார். அது ஏன் என்று நினைத்தால் இவர்கள் காதல் வாழ்க்கைக்கு, கலை வாழ்க்கைக்கு அந்த குழந்தையை குறுக்கே விடுவது சரியல்ல என்று எண்ணித்தான் இளங்கோவடிகள் இங்கே புகார் காண்டத்தில் குழந்தை பிறந்திருந்தும் அதை நினைப்பூட்டுவது மதுரை காண்டத்தில்தான் நினைப்பூட்டுகின்றார். அப்படி இருவரும் கலையே வாழ்க்கையாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாட்டியத்திற்கு இரு கூறு சொல்கிறார்கள். ஒன்று வேத்தியல், மற்றொன்று பொதுவியல். கோவலன் மாதவியை சந்தித்தது சோழ மன்னன் அவையிலே வேத்தியலை நடத்திய போது. இப்பொழுது ஊரிலே இந்திர விழா நடக்கின்றது. இப்பொழுது நாட்டிலே எங்கும் இந்திர விழா யாரும் நடத்தவில்லை. பிற்காலத்தில் அந்த விழா தமிழரால் கைவிடப்பட்டிருக்க வேண்டும். பெரும் அரசியல் விழாவாக, சர்வசமய விழாவாக, மக்களிலே இன்னார் இனியர் என்று பிரிந்தில்லாமல் எல்லாரும் இணைந்து கொண்டாடும் நாகரிக விழாவாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு

புகார் நகரத்திலே இந்திர விழா நடந்தது. இந்திரன் ஒரு சமய தெய்வம் ஆனாலும் கூட அரசர்களுக்கெல்லாம் முதல்வன் என்ற வகையில் சோழ மன்னன் அந்த விழாவை பூம்புகாரில் நடத்துகிறான். விழா நாளிலே மாதவி மக்களெல்லாம் காண ஒரு பொது அரங்கிலே நாட்டியமாடுகிறாள். நாட்டியக்காரிக்கு நாயகனாக வந்துவிட்ட காரணத்தால் அவனும் கூட போகத்தானே வேண்டும். ஆக வேத்தவையில் சந்தித்த கோவலன் பொது அவையிலே நாட்டியமாடச் சென்ற மாதவியின் பின்னே போகிறான். மக்களெல்லாம் காண நாட்டியமாடுகிறாள் மாதவி. புகார் நகரத்தில் நாட்டியம் காணுகிற அந்த மக்களெல்லாம் அவள் ஆடலை மட்டுமல்லாமல் பாடலை மட்டுமல்லாமல் அவள் அழகையும் சேர்த்து ரசிக்கிறார்கள். சிலர் அழகை மட்டும்தான் ரசிக்கிறார்கள் என்ற நிலையும் இருந்திருக்க வேண்டும். இதை பார்த்துவிட்ட கோவலனுக்கு பொறாமை தோன்றுகிறது. தனக்கே உரிய மாதவி கண்படைத்தவனுக்கெல்லாம் விருந்தாகிவிட்டாளே என்று ஊடலும் தோன்றுகிறது. ஊடல் அவள்பால் மாறிவிடுகின்ற நிலையை பார்க்கிறோம். கோவலன் கண்ட அரசவையிலே மாதவியின் நாட்டியம் தரமான ரசிகர்களை கொண்ட இடமானதால் அங்கு அவனுக்கு விரசம் ஏற்படவில்லை. இங்கு சாமானிய மனிதர்கள் ரசிகர்களாக இருந்துவிட்ட காரணத்தால் அவளுடைய ரசிகத்தன்மையில் அவனுக்கு ஒரு குறைபாடு தோன்றி ஊடல் கொள்ளுகிறான். மாதவி நடனம் முடிந்ததும் கோவலனை தன் கையளால் தழுவிக்கொண்டு இல்லத்திற்கு வருகிறாள். வந்தவன் ஊடலாக இருப்பதை அவள் கண்டுபிடித்து விடுகிறாள். அவனுடைய ஊடல் தீர தான் என்றுமில்லாதவாறு தன்னை அழகு செய்து கொள்கிறாள். இந்த அழகு செய்து கொள்கிற இடத்திலே இளங்கோவடிகள் சில புதிய செய்திகளை இன்றைய கலைஞர் உலகத்துக்கு தருகிறார் என்று சொல்ல வேண்டும். 10 வகை வேர்பொருளை இடித்து அதை ஊற வைத்து அந்த நீரிலே குளித்தாளாம் பூம்புகார் நடனராணியான மாதவியாள். குளித்துவிட்ட பிறகு துண்டெடுத்து துவட்டவில்லையாம், 32 வகை வாசனைப் பொருளை இடித்து பொடி செய்து அதிலே நெருப்பிட்டு தூபம் எழுப்பி அந்த தூபத்திலே தன் உடலை உலர்த்தினாளாம். இந்த அழகையெல்லாம் சொல்லிக்கொண்டு அங்கத்திற்கு அங்கம் அணிகள் அணிந்தாளாம் மாதவி. இவ்வளவு அணிகளும் இவ்வளவு அழகும் அவன் கண்களுக்கு காட்சியளிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடனேயே செய்து கொண்டாள். பிறகு யாழை எடுத்து வாசிக்கிறாள். இத்தனையிலும் கோவலன் முகம் மாறவில்லை, ஊடல் தீரவில்லை என்பதை அவன் முகக்குறிப்பால் உணர்கிறாள். அவளுக்கு ஒன்று தோன்றுகிறது. இது இயற்கையான இடம், வழக்கப்பட்ட வீடு ஆதலால் இங்கு தீராதென்று எண்ணி கடல் விளையாட்டு காணலாம் வாருங்கள் என்று கோவலனை அழைக்கின்றாள் மாதவி. இந்திர விழாவின் இறுதி நாள் என்று 28 நாள் சித்ரா பௌர்ணமியில் தொடங்கி வைகாசி பௌர்ணமியிலே முடிந்து 28 நாள் விழாவிலே அன்று 28வது நாள் இறுதி நாள். அந்த நாளிலே கண்ணகியும் கோவலனும் கடற்கரைக்கு வருகிறார்கள். புன்னை மரத்தின் கீழே கட்டில் அமைத்து அதிலே மாதவி அமர்கிறாள். தோழி சுமந்து வந்த யாழை எடுத்து மாதவியின் கையில் கொடுக்கின்றாள். கோவலன் மாதவியின் அருகில் அவளை தன் வலது கையால் தழுவிய வண்ணம் அமர்ந்திருக்கிறான். ஏற்பட்டது ஊடல்தானே ஒழிய பகையல்லவே. அருகில் அமர்ந்த கோவலனை தன் யாழை எடுத்து சுதி கூட்டி மாதவி அவன் கையில் கொடுக்கிறார். நான் எப்படி வாசிக்கட்டும், வாசித்து காட்டுங்கள், பாணி யாது என்று கேட்கிறார். சுதி சேர்த்தவள் தானே வாசித்திருக்க வேண்டும். ஆனால் தன் வீட்டிலே தான் வாசித்து அவன் ஊடல் தீரவில்லை என்பதை கண்டவளாதலால் நாகரிகம் புரிஞ்சிய நுண்மதியினாலான மாதவி அவனை பாட வைத்து விட்டால் பாட்டிலே கலந்து விட்டவன் ஊடலை மறந்து விடுவான் என்று எண்ணி தந்திரமாக அவன் கையில் யாழை கொடுத்து வாசிக்கச் சொல்கிறார். யாழை கையில் வாங்கினான் கோவலன். அவர்கள் அமர்ந்திருக்கிற இடம் காவிரியும் கடலும் கலக்கின்ற இடம். இப்படி பார்த்தால் காவிரியாறு தெரிகிறது, அப்படி பார்த்தால் கடல் தெரிகிறது. இந்த இரண்டையும் பார்க்கின்ற பார்வையிலே அமர்ந்திருக்கிற கோவலன் மாதவியிடமிருந்து யாழை வாங்குகின்றான். வாங்கி முதலில் காவிரி ஆற்றை பாடுகிறான். அதற்கு ஆற்றுவரி என்பார் இலக்கண ஆசிரியர். அந்த ஆற்றுவரியை பாடுகிற பொழுது மன்னனை பாடுகின்றான். திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அதுவோச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி மண்ணும் மாலை வெண்குடையான் வளையாச்செங்கோல் அதுவோச்சி கன்னிதன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி கன்னிதன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணாய் மண்ணும் மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி என்று பாடுகிறான். அவன் பாட்டிலே வாய் சொல்லுவது காவிரி ஆற்றை, ஆனால் நெஞ்சு எண்ணுவது கண்ணகி தேவியை. மாதவியிடம் அவனுக்கு ஊடல் தெரிந்தவுடனே இன்னொருத்தியே நாடிவிட்டது.

அவள் மூன்றாவது ஒருத்தி அல்ல, முதலாவதவளான கண்ணகியைத்தான் நாடியது. பரத்தை விடானதால், பரத்தின் வாழ்வானதால் பார்த்தவனுக்கெல்லாம் விருந்தாகிவிட்டாள் என்று அவள் வாழ் சலித்த அவனுடைய உள்ளம் அவளோடு ஒப்பிட்டு பத்தினியை நோக்குகிறது. அதனால் கண்ணகியை நினைந்து கொண்ட அவன் வாயால் காவிரியை சொல்லி உள்ளத்தால் கண்ணகியை நினைத்து அவளுடைய கற்புக்கு பெருமை சொல்கிறான். இந்த காவிரி பெண்ணானவள் தனக்கே உரிய சோழ மன்னன் கங்கை நாட்டுக்கு சென்றாலும் இங்கே உள்நாட்டில் அராஜகம் வருவதில்லையாம். குமரி கண்டமாகிய பாண்டி நாட்டை வெல்வதற்கு சோழன் சென்றாலும் காவிரியால் கோபிப்பதில்லையாம். இதற்கு சான்று, நான் இல்லாத போதும் உடலின்றி நீ இருக்கின்றாய் என்ற செய்தியையே மறைபொருளாக அங்கு இளங்கோவடிகள் சுட்டி காட்டுகின்றார். மாதவி இதை கேட்டாள். இத்தனை நாளும் அவன் வாசித்து கேட்டிருக்கிறாள். அங்கே அகப்பொருள் துறையிலே மேலும் பல பாடல்களை பாடுகின்றான். அதை கடலை பார்த்து பாடுகிறான் அந்த பாடல்களை. கோவலன் பலகாலம் பாடி கேட்டவள் என்றாலும் அன்று அவன் மனமுருகி பாடியது போன்று அவள் என்றுமே கேட்டதில்லை. உண்மையில் அன்றுதானே அவன் கண்ணகியை நினைத்தான். அதை கேட்ட மாதவி, இவன் எவளோ ஒருத்தியை நாடிவிட்டான், நம்பால் ஊடல் கொண்டவன் இன்னொரு பரத்தை வாழ் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டான் என்று எண்ணி கலவியால் மகிழ்ந்தாள் போல், புலவியால் யாழ்வாங்கி தானுமோர் குறிப்பினள் போல் எடுத்து யாழை வாசிக்கத் தொடங்கினாளாம். அதை சொல்ல வருகிற இளங்கோவடிகள் கற்பனையாக சில செய்தியை சுவையாகச் சொல்லுவார். நிலத்தெய்வம் வியப்பு எய்த நீள் நிலத்தோர் மனம் மகிழ கலத்தொடு புனந்தமைந்த கண்டத்தால் பாடுமன். நிலத்தெய்வம் வியப்படைந்தாளாம். மாதவி, உத்தமியாகி உனக்கேனடி இந்த புத்தி, நீயா இன்னொருத்தனை காதலித்தது போன்று பாவித்து பாடுகிறாய் என்று நீள் நிலத்தோர் மனமகிழாரலாம். அப்படித்தான் அவள் பாடட்டும், பத்தினி என்பால் கோவலன் போய் சேரட்டும் என்று எண்ணுகிறார்கள் என்பது போன்ற ஒரு கற்பனை செய்தியை இளங்கோ தருகிறார். மாதவி கோவலனிடமிருந்து யாழை தானும் ஒருத்தனை காதலித்தது போன்று நினைத்து பாடத் தொடங்கினாள். மருங்கு வண்டு சிறந்தாற்ப மணிப்பூவாடை அதுபோத்து கருங்கயற்கண் விழித்து ஒல்கி நடந்தாய் வாழி காவேரி, கருங்கயற்கண் விழித்து ஒல்கி நடந்தவெல்லாம் என் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி. கோவலன் சொன்னான், உன் பத்தினித்தனத்தை நான் புரிந்து கொண்டேன், தலைவனில்லாத நேரத்தும் நீ நெறிமாறுகிறாயில்லை என்று கோவலன் மறைபொருளாகச் சொன்னதை சரியாகவே உணர்ந்து கொண்ட மாதவி திருப்பிக் கொடுக்கிறாள் அவனுக்கு. மருங்கு வண்டு சிறந்த ஆற்ப மணிப்பூவாடை அதுபோர்த்து கருங்கயற்கண் விழித்தொல்கி நடந்தவெல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி. நீ ஏன் அந்த ஒழுங்கை கடைப்பிடிக்கிறாய் என்றால், உன் மன்னவன் செங்கோலன் என்று புறப்பொருள், அகப்பொருள் அதில் தோன்ற உன் கணவன் யோகியன், அதனால் நீ அப்படி வாழ்கிறாய் என்று சொல்லுகிறாள். இவள் இன்னொருத்தன் நினைந்து போன்று மேலே கலவியல் பாடல்களை பாடுகின்றாள். அகத்துறை இலக்கணப்படி அந்த பாடலை கேட்கின்றான் கோவலன். இவள் இன்னொருத்த நினைந்து விட்டா என்று மாயப்பொய் பலகூட்டும் மாயத்தாள் பாடினாள். இவளுடைய குலத்தின் குணத்தை காட்டிவிட்டாள். நான் அருகில் இருக்க இன்னொருவனையல்லவா நினைத்து இவள் பாடினாள் என்று எண்ணி கோவலன் மாதவியின்பால் ஏற்கனவே கொண்டிருந்த ஊடல் இப்பொழுது பகையாகவே திரிஞ்சிவிட்டது. தமிழ் இலக்கணத்திலே இலக்கியத்திலே ஊடுவதற்கு பெண்ணுக்குத்தான் உரிமை தந்தார்களே ஒழிய ஆணுக்கு உரிமை தந்ததாக செய்தி இல்லை. இங்கே ஆண் ஊடினான், அதனால் ஊடல் பகையாக மாறிவிட்டது. கணவனிடம் மனைவி ஊடினால், தலைவனிடம் தலைவி ஊடினால் பகை தீருவதற்கே ஒழிய பகை வளர்வதற்கு அல்ல. அதனால்தான் ஊடுவது காமத்திற்கு இன்பம் என்று திருவள்ளுவர் கூறினார். காமத்துக்கு இன்பம் தர ஊடுவது பெண்ணுக்குத்தான் தெரியும் போலும். பாவம் ஆணாகி கோவலனுக்கு அது தெரியாத காரணத்தால் அவன் ஊடலை பகையாகவே மாற்றி கொண்டு விட்டான். மாதவியை தழுவிய கையை நழுவ விட்டு தன்னுடைய மேலாடை எடுத்து போட்டுக்கொண்டு புறப்பட்டு விட்டான். அவள் தலைவனை பிரிந்த வருத்தத்தோடு பல்லக்கு ஏறி இல்லம் சென்று விட்டாள் மாதவி. போனவள் ஒரு கடிதம் எழுதுகிறாள் கோவலனுக்கு. அங்கே தாழை மடலெடுத்து பித்திகை முகையை செம்பஞ்சு குழம்பில் தொட்டு எழுதுகின்றாள். மாலை நேரத்தில் தலைவனை பிரிந்த தலைவி எப்படியெல்லாம் வருந்துவாள் என்பது நீங்கள் அறியாததல்ல, உங்களை பிரிந்து வருந்துகிறேன், சேர வாருங்கள் என்று அனுப்புகிறாள். அதை வயந்த மாலை என்ற தோழியின் கையில் கொடுத்து கோவலன் கையில் கொடுத்து அவனை அழைத்து வருமாறு அனுப்புகிறாள். இன்னும் கோவலன் கண்ணகி இல்லம் போய் சேரவில்லை. வழியிலேதான் கூனி கொடுக்கின்றாள் கடிதத்தை. அதை வாங்க மறுத்து விடுகிறான் கோவலன்.

இங்கே சில கலைகளை சொல்லுகிறான். நாட்டியத்தில் வேத்தியலிலும் பொதுவியலிலும் அவள் ஆடியதுதான் இலக்கணத்தில் நமக்கு தெரியும். பள்ளி அறையிலே கோவலனோடு ஆடியதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? அதை இங்குதான் கோவலன் சொல்லுகின்றான். ஓஹோ, மாதவி கடிதம் கொடுத்து அனுப்பினாள் உனக்கு, இது புது சாகசம். அவளுடைய சாகசமெல்லாம் நான் பார்த்து புளித்து அழுத்து போய்விட்டது என்று போய் சொல் என்று வெறுத்தவனாகி அந்த கடிதத்தை வாங்க மறுத்து விடுகிற இடத்திலே காண்வரி, காட்சி வரி, தேச்சி வரி என்று ஆறு வகையான வரிகளை எடுத்து சொல்லி அங்கு மறுத்து அனுப்புகிறான். அந்த கடிதத்தை கொண்டு வந்து மாதவியிடம் கொடுக்கிறாள் தோழி. மாதவியிடம் கடிதம் கொடுத்த பிறகு அவள் சொல்லுகிறாள், ஓஹோ, கோவலர் கடிதம் வாங்க மறுத்து விட்டாரோ, போகட்டும், மாலை வாராராயினும் காலை காண்குவோம் என்று சொல்கிறாள். அவளுடைய அறியாமை, அவன் இன்னொரு பரத்தை வீட்டுக்கு போகிறான் என்ற முடிவுக்கு வந்திருந்தாள். ஆதலால் இருக்கிற பரத்தை விடெல்லாம் மாதவி வீடு ஆகிவிடாது என்ற துணிவு அவளுக்கு தெரிகிறது. அங்கே உடலுக்கு இன்பம் தருபவள் இருப்பார்கள், உபசாரத்திலே மாதவியாக ஒரு பரத்தையும் இல்லை பூம்புகாரிலே என்று அறிந்தவளாதலால் மாலை வாராராயினும் காலை காண்குவோம், இன்று மாலை செட்டியார் வரமாட்டாரோ, நாளை காலை வந்து விடுவார், ஒரு இரவு தங்கினால் தெரிந்துவிடும் மாதவி வீடு அல்லே என்று, நாளை காலையே வந்து விடுவார், போய் வேலையிப்பார் என்று சொல்லிவிடுகிறார். கடிதத்தை பெற மறுத்து கோவலன் கண்ணகி இல்லம் செல்கிறான். அந்த நேரத்தை இவன் வந்து கொண்டிருப்பதை கண்ணகியின் தோழி பார்த்து விடுகிறார். அம்மா, காவலன் போலும் கடைத்தலையான் என்று கண்ணகியிடம் போய் சொல்லுகிறார். பல புலவர்கள் கோவலன் பொருளடித்தது வந்து வந்து கண்ணகியிடம் வாங்கி கொண்டு போனான் என்று சொல்லுகிறார்கள். அது சரியல்ல என்பதற்கு இந்த இடத்தில் நன்றாக விளங்குகிறது. இத்தனை நாள் அவள் தோழி பார்த்திருந்தாள் கோவலனை, காவலன் போலும் கடைத்தலையான் என்று வியந்து ஓடிப்போய் தன் தலைவியிடம் கூற மாட்டாள். இத்தனை நாள் அவர் பார்க்கவில்லை, ஆதலால் வியந்து கூறினாள். கண்ணகியை சந்திக்கிறான் கோவலன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: திரைகானம் கேட்கலாம். முதலில் மௌனம் சம்மதம் திரைப்படத்திற்காக கே.ஜே. ஏசுதாஸ், சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: காய்ச்சாத பாலினா.
1: Join Indian Navy. The Indian Navy invites online applications from unmarried male candidates for Agniveer Apprentice 01/2027 and 02/2027 batch. Last date for submission is 29th June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Vikasit Samrit Bharat. Join Indian Navy.
2: மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 3:30. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக சுனந்தா மனோ பாடியிருக்கும் பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நிறைவாக கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்காக இளையராஜா S. ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: oil, cut carbon emissions, and enhance demand for domestically produced ethanol. Trinamool Congress MP Prakash Chigbarek has resigned as a member of the Rajya Sabha. He has sent in his resignation letter to Rajya Sabha Chairman C.P. Radhakrishnan. Earlier, Trinamool Congress leaders and Rajya Sabha members Shukhendu Shekhar Ray and Sushmita Dev had resigned from both the Rajya Sabha and the party. In a landmark judgment that is set to give more recognition to household work, the Supreme Court today said that homemakers deserve to be recognized as nation builders for their role in shaping families and future generations. The apex court ruled that unpaid domestic work must be monetized at a minimum of 30,000 rupees per month while calculating compensation for their deaths in road mishaps. The court said that women who manage households should not be referred to merely as homemakers, as the term undervalues their contribution to society. The Enforcement Directorate ED is conducting search operations at 5 premises in Hyderabad, Telangana, in connection with the alleged transport scam involving the Andhra Pradesh State Beverages Corporation Limited. According to ED officials, the accused persons allegedly caused a wrongful loss of more than 195 crore rupees to the government exchequer while deriving corresponding unlawful gains for themselves and their associates. In badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to the women's singles quarterfinals of the Australian Open in Sydney today. Two-time Olympic medalist Sindhu defeated compatriot Isha Rani Barua in the round of 16. She will next face Chen Su Yu. In another all-India pre-quarterfinal clash, Tanvi Sharma overpowered Malvika Bansol 21-13, 21-15. And sports fans across the world are set for a month-long football spectacle as the 2026 FIFA World Cup kicks off tonight at the historic Estadio Azteca in Mexico City. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: தொடரும் நிகழ்ச்சி தேநீர் நேரம். நிகழ்ச்சி தொடங்கும் முன்,
3: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் அவங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: Join Indian Navy. The Indian Navy invites online applications from unmarried male candidates for Agniveer Apprentice 01/2027 and 02/2027 batch. Last date for submission is 29th June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready. Cohesive. Atmanirbhar. Safeguarding seas for a Vikasit Samrit Bharat. Join Indian Navy.
5: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே ஜீரோ பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
6: नमस्कार, मैं हूं कैलाश खेर और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम. और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना, जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
7: अदम्य शक्ति एवं

0: சேனா ஸ்வயம் ஹி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: எங்கு பிறந்த போதும், என்ன உண்ட போதும், எதை உடுத்திய போதும், சிந்தனை ஒன்றே, இந்தியா. பாரதம் எங்கள் சுவாசம்.
2: எஸ் ஜானகி, எஸ் பி ஷைலஜாவின் குரல்களில் பாடல் ஒன்று கேட்போமானீர்களே. படம் ஆனந்தக்கும் மீ.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் சோபனா விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி.வி. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே.வி. ராம்குமார் அவர்கள் மிருதங்கம். முதலில் மேரு சமான மாயா மாளவ கௌளை ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

நேரம் 5:30. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் ஷோபனா விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே.வி. ராம்குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து கந்தா பக்த சிந்தாமணி, தர்மவதி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம், கோட்டீஸ்வர ஐயர் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இனி இந்த அலைவரிசையில் இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், எவ்ரி சைல்டு டிசர்வ் த சைல்ட்ஹுட், அர்ஜுன் ஸ்ரீவத்சவா வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் என் எம் அதித்தி மிரா, மியூசிக்கல் டேலண்ட் வி வசுப்ரதாவின் பாட்டு, கிவ் பிளட் கிவ் ஓப், பி கோ நிலவன் வழங்கும் உரை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12 நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் டெல்லி அஞ்சல். பங்கேற்பவர் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள். 11:45 திரைகானம், நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், பண்டிட் கைவல்யகுமார் அவர்களின் பாட்டு, தொடர்ந்து லக்ஷ்மி சங்கர் அவர்கள் வழங்கியுள்ள பஜன், 4:10 பொங்கும் மங்கலம், ஐமிச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை, வி எஸ் டெல்லிபாபு அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆட்சவேரே டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, பி வரமூர்த்தி மற்றும் குழுவினரின் நாகஸ்வர இசை, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேபூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, யோகா அபியாசம், ஆசனா, மூலபந்தாசனா, தொடர்ந்து ஸ்ரீ லக்ஷ்மி மோகன் ராவ் அவர்களின் உரை, நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், ஜி சாருப்ரீதா அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈசமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, யோகா அபியாசம், லோலாசனா, தொடர்ந்து இரத்த தானமே பிராணதானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 4:25 ரோஸ்கர் சமாச்சார் டெல்லி அஞ்சல், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை, பரத் நாராயண் அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், எல் சுதர்ஷன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம், குழந்தைகளை பாதுகாப்போம், வேர்ல்ட் டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர், ஐ அட்சயா வழங்கும் உரை, ரத்ததானம் வாழ்வை தொடரும் பாலம், உரை வழங்குபவர் எம் ராஜலட்சுமி, எண்ம வளர்ச்சி ஆரோக்கியத்திற்கான சவால், உரை வழங்குபவர் எஸ் தேவதர்ஷினி, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ் டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 15

0: 2010 மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர். டெல்லி அஞ்சல் 11:45 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: Join Indian Navy. The Indian Navy invites online applications from unmarried male candidates for Agniveer Apprentice 01/2027 and 02/2027 batch. Last date for submission is 29th June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready. Cohesive. Atmanirbhar. Safeguarding seas for a Vikasit Samriddh Bharat. Join Indian Navy.
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க. நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: திரையிசையில் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.
3: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்

0: Join Indian Navy. The Indian Navy invites online applications from unmarried male candidates for Agnivir Apprentice 01/2027 and 02/2027 batch. Last date for submission is 29th June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready. Cohesive. Atmanirbhar. Safeguarding seas for a Vikasit Samrit Bharat. Join Indian Navy.
1: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ. நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்போ என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே pmsuryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
4: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
5: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
4: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
5: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864.

0: 0548 0424 9 8 6 4 5 8 6 4 5 8.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய

0: மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்ற இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் திரு விஜய், நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மேம்பாட்டு மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சமிருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல், ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்த திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நமது கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை தொழில் பணிகளில் ஈடுபடுத்தாமல் அவர்களுக்கான உரிமைகளை பேணி காத்து முறையான கல்வியளித்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதையே அரசு தனது முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளது என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டுமென்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் இன்று மாலை நடைபெற்றன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 21-7 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணை

0: இணைப்பு வழங்கும் திட்டத்தால் கிராமப்புற மக்கள் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் நடத்தப்பட்டது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. சேலம் மாவட்டத்தில் புத்தொழில் நிறுவனம் மூலம் மகளிர் மூலிகை நாப்கின் தயாரித்து சாதனை புரிந்து வருவதாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தால் கிராமப்புற மக்கள் பயனடைந்து வருகிறார்கள். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
1: இந்திய அரசால் கடந்த 2019 தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் ஜல் ஜீவன் மிஷன் திட்டமாகும். ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இத்திட்டத்தின் மூலமாக கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தனிநபர் குழாய் இணைப்பு மூலமாக பாதுகாப்பான மற்றும் போதுமான குடிநீர் வழங்குவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். நீர்வள பாதுகாப்பு, மழைநீர் சேகரிப்பு மற்றும் கழிவுநீர் மேலாண்மை போன்றவையும் இத்திட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதி பங்களிப்புடன் மாநில அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் வாரியத்தின் மூலமாக இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் பாதுகாப்பான குடிநீர் குழாய் இணைப்புகள் சென்றடைவதை இத்திட்டத்தின் மூலமாக ஊரக வளர்ச்சித்துறை உறுதி செய்து வருகிறது. பெண்களின் சிரமத்தை குறைப்பதற்கும் தூய்மையான குடிநீரை வழங்குவதன் மூலமாக தொற்று நோய்களை தடுப்பதற்கும் இத்திட்டம் பெரிதும் உதவுகிறது. ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் முதற்கட்டமாக 2019 முதல் 2024 வரை செயல்படுத்தப்பட்டது. தற்போது மத்திய அரசின் அமைச்சரவையின் ஒப்புதலின் அடிப்படையில் இத்திட்டம் 2028 டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் மூலம் 2028 வரை கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான, போதுமான மற்றும் நிலையான குடிநீர் வழங்குவதை மத்திய அரசு உறுதி செய்து வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜல் ஜீவன் திட்டம் மூலமாக கிராமப்புற மக்கள் எவ்வித சிரமம் இன்றி தங்கள் வீடுகளிலேயே தண்ணீர் வசதி பெறுவதால் பெரிதும் பயனடைந்து வருகிறோம் என தெரிவித்தனர்.
2: என் பேர் முரளி, நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில இருந்து பேசுறேன். நாங்க இருக்கிற ஏரியால தண்ணி வசதி இப்போ ஜல்ஜீவன் திட்டத்துல வந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வரதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப தூரம் சைக்கிள்ல குடம் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். இப்போ இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் வழியா நமக்கு வீட்டுக்கே தண்ணி வந்துடுது, நேரம் மிச்சமாகுது. இதனால எங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சிருது. தண்ணி வீட்டுக்கே வருவது ரொம்ப வசதியா இருக்கு. கிராமப்புறங்களில் வசிக்கிற மக்களுக்கு இது பெரிய பயனுள்ளதா இருக்கு.
3: என் பெயர் ராணி, நான் திருப்பத்தூரில் இருந்து பேசுகிறேன். நாங்க இருக்கிற இடத்துல முதல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தோம். ஆனா இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணி வீட்டுக்கே வருது. இது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டம். நன்றி.
0: பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
4: பல்வேறு தொழில் துறைகளில் தொழில் பழகுனர் பயிற்சி மாணவர்கள் உதவித்தொகையுடன் வேலைவாய்ப்பினை பெற்று வாழ்வில் முன்னேற்றம் காண்பதற்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் பெரும்பங்காற்றி வருகிறது. நாடு முழுவதும் உள்ள திறமையான இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யும் நோக்கத்தில் இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஐடிஐ படித்து முடித்த திறன் மிகுந்த நபர்களை கண்டறிந்து அவர்கள் படித்த துறைகளிலேயே பயிற்சி அளித்து நடைமுறை அனுபவத்தின் மூலம் அவர்களின் திறனை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலமாக 3 ஒருமுறை சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு சலுகைகளும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் உதவித்தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற முடிகிறது. பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து 10,000 முதல் 20,000 வரை தொழில் பழகுனர் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. நாமக்கல் அரசின தொழில் பயிற்சி நிலையத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி முகாமை மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தின் உதவி இயக்குநர் பி பார்த்திபன் தொடங்கி வைத்தார். தொழில் பயிற்சி படித்து முடித்தவர்கள், இறுதியாண்டு படித்து வருபவர்கள், தொழில் பழகுனர் பயிற்சிக்காக பல நிறுவனங்களுக்கு நேரில் சென்று வர வேண்டிய அலைச்சல் மீதமாகிறது. இணையதளம் மூலம் மாணவர்களின் விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு உடனுக்குடன் இப்பயிற்சி இடங்களுக்கு ஏற்றவாறு தேர்வு செய்யப்பட்டு தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது.
5: என் பேர் சாதனா, நான் நாமக்கல்ல இருந்து வரேன். வள்ளிபுரத்துல கவர்மெண்ட் ஐடி இருக்கு. அங்க வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஐடிஐல பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் மேலா வந்து போட்டிருக்காங்க. கம்பெனில வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு அப்ரண்டிஸ் வந்து 1 முடிச்சுட்டு ஜாப் வந்து போலன்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
6: என்னுடைய

0: பேர் வந்து கே லங்கேஸ்வரி, கொல்லிமலை
1: கவர்மெண்ட் ஐடிஐலேருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஸ்வீன் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாமக்கல் ஐடிஐக்கு வந்து கம்பெனி அப்பன்டிஸ் போனோம். 9000 சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
2: இதனால் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் தொழில் பயிற்சி முடித்தவர்கள், ஐடிஐ மாணவ மாணவிகள், அரசு தனியார் தொழில் நிறுவனங்கள் ஆகியோரிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது.
3: சேலம் மாவட்டத்தில் புத்தொழில் நிறுவனம் மூலம் மகளிர் மூலிகை நாப்கின் தயாரித்து சாதனை புரிந்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
4: மாதவிடாய் என்றழைக்கப்படும் பருவம் வந்த பெண்கள் சந்திக்கும் இயற்கையான சுழற்சியை பற்றி பேசுவதே தவறானது என்ற மனப்போக்கு இன்றைக்கும் மாறவில்லை. அந்த சொல்லை சொல்வதற்கே தயக்கம் எனும்போது மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளை யாரிடமும் மகளிரால் பகிர முடியாத நிலையே உள்ளது. குறிப்பாக மாதவிடாயின் போது பயன்படுத்தும் ரசாயனம் மிகுந்த நாப்கின்களால் பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதுடன் கர்ப்பப்பாய்வாய் புற்றுநோய்க்கும் அது வழிவகுத்து விடுகிறது. தங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தாங்களே தீர்வு காணும் வகையில் சேலத்தைச் சேர்ந்த மகளிர் முயற்சி எடுத்து இதில் வெற்றியும் கண்டுள்ளனர். மாதவிடாயின் போது பயன்படுத்தும் நாப்கின்களை முற்றிலும் இயற்கை சார்ந்ததாகவும் மூலிகை பொருட்களையும் பயன்படுத்தி தயாரித்து வருவதாக கூறுகிறார் திருமதி சரண்யா கோபிநாத்.
5: நிறைய பெண்கள் இதை உபயோகம் பண்ணி நிறைய பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்திருக்காங்க. இதை நாங்கள் எப்படி இதை நாங்கள் ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் உபயோகம் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்துட்டு மரவள்ளி கிழங்கு பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். அது இல்லாமல் காட்டன் பேஸ்டு மெயினாக நாங்கள் அதை டாப் லேயரு எல்லாமே யூஸ் பண்ணுறது பயோடிகிரேடபிள். அதுவும் இல்லாமல் ஸ்பன் லேசன்றக்கூடிய ஒரு காட்டன் பேஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வந்து நாப்கின்ஸ்க்காகவே நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதை யூஸ் பண்ணும்போது 100% உங்களுக்கு கிச்சிங் ரேசஸ் இருக்காது. இன்னொன்று, அப்சார்ப்ஷனும் நல்லாயிருக்கும். இது ஏன் நம்ம இந்த அப்சார்ப்ஷன் லெவல் நம்ம கொண்டு வரோம்னா, கிங் உமன்ஸ் தான் நிறையா, எல்லா பெண்களுமே வீட்டில் இருக்கக்கூடிய காலங்கள் தாண்டி இப்போ எல்லாருமே வெளியே தான் வந்துட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்காக சேஃப்டியும் இருக்கணும், அதே போல் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த மரவெளி கிழங்கு ப்ளஸ் இதோட நமக்கு ஹெர்பலும் நம்ம சேர்த்திருக்கோம்.
4: தன்னை சுற்றியிருப்பவர்களுக்கு ஏற்பட்ட உடல்நல பாதிப்பை தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் இதுபோல் ஏற்படாமல் இருக்க வல்லுநர்கள் உதவியுடன் தீர்வு கண்டுள்ள சரண்யா இதனை ஸ்டார்ட் அப் நிறுவனமாக தொடங்கி 20க்கும் மேற்பட்ட மகளிரை கொண்டு மூலிகை நாப்கின்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். பணிக்கு செல்லும் மகளிர், பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவியர், ஒரே இடத்தில் நெடுநேரம் இடைவெளியின்றி உழைப்போருக்கு இந்த மூலிகை நாப்கின்கள் மிகுந்த பலனை தரும் என்பதால் கிராமப்புற மகளிருக்கு சந்தை வாய்ப்பினையும் இந்த தொழில் வாய்ப்பு உருவாக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் சரண்யா.
3: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு இதுவரை 26 கோடி மண்வள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் அர்ப்பணிப்புடன் கூடிய கடின உழைப்பு காரணமாக நாட்டின் வேளாண் உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 15,000 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன் பயன்பாடு குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் நாடு முழுவதும் 11,000 கூடுதலான வேளாண் உற்பத்தி சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் முன்னேற்றமே புதிய இந்தியாவிற்கு பலம் சேர்ப்பதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே விஷால் சர்மா. भारत ने ओमान तट पर जहाज एमटी सेट्टेबेलो पर

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஆர் எஸ் ரகு. India strongly condemned the recent attack on Palau-flagged tanker MT Satablo off the coast of Oman in

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். முதலில் சகா திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர், ரீதா தியாகராஜன் பாடியிருக்கும் பாடல்.

வடசென்னை திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி, விஜய் நாராயணன், அனந்து, பிரதீப் குமார் மற்றும் சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 8:28. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சீமராஜா திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கும் பாடல்.

0: கட்டளை கட்டணா சுயமகி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: சண்டக்கோழி 2 திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 11:45. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. தொடர்வது திரைகாலம் நிகழ்ச்சி. முதலில் திருடன் படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னை பார்த்து.

0: strengthen the India-Switzerland Economic Partnership and facilitate discussions on implementation of the India-European Free Trade Association EFTA Trade and Economic Partnership Agreement. Discussions will also focus on addressing operational issues arising from the agreement and enhancing bilateral trade, investment and institutional cooperation. The FIFA World Cup 2026 kicked off at the Estadio Ciudad de Mexico after a grand opening ceremony. The inaugural match between co-host Mexico and South Africa is now underway at Mexico City Stadium. Group A clash marks beginning of the biggest World Cup of the history, featuring 48 teams and 104 matches across Canada, Mexico and United States. Earlier, the grand opening ceremony was a celebration of global music and culture, headlined by Shakira and Burna Boy, who performed Die Die, the official song of the tournament. The festivities also showcased Mexican music royalty with performances by Alejandro Fernandez, Lila Downs, Belinda and others, setting the tone for a month-long football carnival. In badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to the women's single quarterfinals of the Australian Open in Sydney yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் FM கோல்டில். அடுத்து நாம் கேட்கவிருப்பது நினைவில் நின்றவை. இந்த நிகழ்ச்சியில் நீலவானம், குழந்தையும் தெய்வமும், நாணல் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்போம். முதலில் ஒலி உலா வருகிறது நீலவானம் படத்திலிருந்து பாடல்கள்.

0: படைத்த பின்னே கண்ணை மூடிக்கொண்டேற்ற நம்ம போவோம் ஜாலியாக பாமா
1: என்ன வேகம் பாமா
0: என்ன கோபம் சொல்லலாமா என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா உன்னை விட்டு உள்ள

நினைவில் இன்றவை நிகழ்ச்சிகள் இதுவரை நீலவானம், குழந்தையும் தெய்வமும், நாடல் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரல்களில்

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து இதய கனி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். டிஎம் சௌந்தரராஜன், டாக்டர் சீர்கா, எஸ் கோவிந்தராஜன், எஸ் ஜானகி, பி சுசீலா குரலில் ஒலிக்கும் பாடல்கள்.

0: 2021-12 in the round of 16. She will next face Chen Su Yu. In another All India pre-quarter final clash, Tanvi Sharma overpowered Malvika Bansod. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் கைவல்யகுமார் அவர்களின் பாட்டும், அதைத் தொடர்ந்து லக்ஷ்மி சங்கர் அவர்கள் வழங்கிய பஜனும் கேட்கலாம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஆயமிச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கரகர பிரியா ராகத்தில் அமைந்த விடமுசேயவே தியாகராஜர் கீர்த்தனை ஆதித்தாளம்

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஆய்மச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில்

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஜெகத்குரு ஆதிசங்கர் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்